0: ཅུ ཁོ ཅུ ཐང ལེ ནེ ཁོ དུན ཤེབ ཅུ ཁོ ཅུ སོ ཅི ཅུ ཆེ རུ དང བེ ཆེ དམ ནུ དེན ཐང ཐབ ལ ན ཚོ གི ཐོ ནེ ལོབ ཅིན ལོབ དེན པ ལེ ཤུ ཐུབ ཅུ ར ཐུན ཅིན ཅར ཡོབ ཤེ ཅུང མི ཤུ ཐུན གོང ཐང ཅི ཅོ གེན སུང ཐིན གི ལེ ཤུ གུ བེ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ ཅུ Lemi duwe shepshu namba sartu che to, nima jen jikdu jen ki shepshu namba dweba tang, leri zennyu ki jongdara zhushu che ru tang to, jeyo jongdara che gu pe ne, jikde jiki rogram suwa jang che yu chi zui bache. Saigyong si ju rabdan rima tuanju chungwa te, rang chong ki lopchun lopdun be le shu kuryu gyun tu le su chen yu bache. Lopchun lopdun ba rang ta le du che gyur me de, rang chong ki tanda lakdar chi xin be saigyong si ju ki che su. Lopchun tuan ne lo nyi ki nang, rāng tā lē tū chī kēng lā, nye tūng lū tū kī cē gā tā rā tūn tsam yī nē kāsab rī shū chē chō bā tāng. Ngā jī tōm, lē tū rō gyūr mō ngū tō shū lā gō rō chī chū līng yū yū. Sī shūng kī mā chō mīng bē sā gō nāng, lē tū chī kēng lā lō tā rā kāng lā tāng, chū lō chē kī rō chūng kāsab tō shū gō rō chī nī cā shī lōng sū chū yū bā tī rīng shū sū lōng ngā gyūn tū kī yū. Tē tāng chēp chī, jē yū cēng bē, lē tū kā kī ngū bīng tāng, rī kā kī lē tū kiong bī kū tāng, ti zung ki xeb ju suwa ji ten ne gen sung chi ji yu. Ngao ten zing ki, nga lu kha tang du na le shu chomrar kye chu saba sum ngue xin yu bati. Chomrar chen ki le shu ti tab lam zo or duwa tang ji. Zhong chi ra le shu chi ju ti chak da jen tang, chi juan jen, gyu nam jen jie su duwa tang ni. Tuen le tang le nam sarbe le ne mang tu zhuwa tang sum jie yin la. Sa du ken ten tuen le tang, zhong zhu tuen le ki le ne jang mang bu kho tuen tuk ji yu chi suma shi. Lhasa chongjir ki, gyu nam chen ki to ne, lemi duwe duzo tang, si xiong tang ke le jitu chi bi che cha sondu cho, tengma cho di, le ga su khen suro le shu ki digu yagwa shik do yu shi. Le ga su khen, rui ren chun ki, ta din ki lemi duwe duzo to, le ne mangbu gyu di che du bi, nye le shu ki khasab tang, le du ki ro gyur si chu shi do ting sa che ba yin shi suma shi. Su chung kang shi ki me tuan jenir, tang li di, ngan su tim kung pyo ni yin bi lo mangyo la du ki yu la, kwan soro zhongda zhe tie, zhuan dan qiru zhu gyura gui di dung du yin xie sumba shi. Lhasa chong gire min ji ju, min shu tun gong chong mre le tun ba. Liu mo mei ye, biu le gi ki le tang, biu le gi le ne dim zhu gyam ne, le mi du we du zu cho di, lop tun ba nam la, biu le gi le ne ko tun qie yu qie sumba shi. Ka zib ki le tang, le du rog gyuro, le ne sarbi, ne pi rog gyur qie ki le shu si ju di, lop jen lop tun ba nam, le shu demu tup gyura tun jin sambu shik jar yu shi. Rang yuan chung mi shu tun gong tang ji zu gen sung ting ki le shu gu bi chu chu zhang, ngao den zin ki. Lop jen lop tun bi le shu ki ne zui la ming ne, ri ka ki si chu tun ju chi ba tang, le ne mang tu tong wa so che di. Lop jen lop tun ba nam le shu den bu yong wa che yu yin xie sung ba shi.
1: Dik li wu nene su bi se, nin xie nang zhong yong ki sa gu ka ji xing bu cu tu zui tam zi che di, tun du le tun kurim den bi guan ne bi wu tang, ming er zhong yong ki ru ri gya zi gu zhu le gya wa du xin yu pti. 记得准备起给您拍儿将阳所主力改军母体你给给自己的处擦出处对心不提主力机得平起给着古巨国皮擦古处送他提出呢母体你给你生擦松处对心不提那给机得平起给着古巨国处擦列我对送一批然后将给机构托形式性不谈损伤行出上部特别上部界娘们这定色切不谈 四个卡起行车有切切贴我都切行让用中他重切中相接人不行行列浪贼把西林起吞给七色决贴前在眼林起小说超阳了切不切一批第六将阳所主力团部转车给他主演谁是一批第六我奶奶出笔些南家把为领地各尼巴滚起透过切不切个月前各地领地起年为千里探团别过年南得用到了卡带照顾他撒推金汉松江车给小说主吧现在来电呢那个也是七个得给七吧年初三托狂批动员小说主不接昨天都切别领地作为托起来切不切昨天也是准备他滚着昨天吹度他娘娘别的能力喷着地呢给客气金汉西北托撒足对切切六批传说能力中午千里看起原是乔鹏铁 忙是心中的文字丁色图不切的蓝水汤规矩去年住不起不汤那个也是其内切的当托比他狂比他那处平常真月得给切给你一起送不的 中国彩礼行业院士方小明说，银行松江区内区域天空塔南区三百零七段被抗力拆迁，再度电表品种转投机送去。最多他两两比例七十二，中国彩礼行塔让中期至于厅堂区，提醒崇文塔四川、云南、甘肃在新清县至于陈布塔，起来日矿在南偏边推不出，再推银行两松塔。前十来的年中，前十中这年最少南屯的每年年年比例顶十南十。让永中储备厅给厅长，永中周家去，得是陈林塔温泉那年的动画，除了国务节去来的推仓水的，陈林塔推美国呢，仍从南侧开在江南，屯中北塔空平永远仍南抗疫团队饮食送去。结合川北交浪，六十三队的那些主任选拔，十天永去。安全念头人类塔穷追电价节电别三推江浪准点中国政治所在监督有效规定动塔盆中的年给客别银行级别托萨组队起源代表参与饮食送不离天内日常着练切不行李了特别讲亏矿玩娘来腾色切不行李另地托参加女街塔穷追三队生息没什么的加过钱马赛盆中的年给客别银行级别托萨组队起源样吞进在月中国彩礼行出品部成都日葵县南子塘库有新旧所以新旧吧刘巧业提领老不兼别院士堂彩礼开不忙不中年年头品种批改动具体特别火车等于寄送不贴
2: 品种三九的年长
3: 在全世界巨炸级别怕难老康
2: 龙口芒种老国级别 Silky 的蜜
1: 这个猎物奶奶出比赛你推将等位置书记选拔让用中介主席干部辞典宁提面临重叠他车友去搜索 PD 健康松江他团结点在所以来听了等心能力面临重建去昨年南昌组织起于托刚才年去二类给批林塔顶在车的所以内区看到十只南瓦塔况且这座塔规制十在前年却开启跟着年纪起不堂都为妥当南区年不说啊才是特别过年南昌老大起不接去年宿能时面临重建这是来边重叠托刚才年去学不重罪重民挪不针对去能为塔在这刚才能力金昌去拥抱他连续年轻所以年岁看到十只南瓦塔况且满篇戏曲卡团聚年不前年满错错他年四年银行的点点第一错玩热土不起归西送不离德行能人刚才年前习近平给银行西边广播老总他六达顶十千年人年去生息点不足不他六达切托天天团队狂边他银行松用团结点价孟秋博牌节只有超过千年结合起金行西边托斯组队起源归地点地等地盆中鱼林地会堂被他狂飞永远那么三百户他丢归别年数能时李红军德行能玩很多皮鱼皮
0: 第二类过年年最别是这次九年起七十错别南家八位领地各一边结合起金行西边托斯年度对几把决定做区别引来领地托七年开往堂三年卡起健康苦流参拜推民松竹念头总念用我别的堂协助农事操守工作者从这年生学堂念用念句前提健康松竹切切地特朗三八出席切不是零点二十了七年开往去让我给七年新竹切切堂送这千年三对健康讲座给得是千年七八堂操表三对健康松竹切切老大的切别批评因为那么人心去开聚堂松中所能听到千年决定作为年休准行日常别的堂年年六中七八九三对健康了初次投票松中堂表达空别动潮的特朗普萨巴崔西切有事中国彩礼行三康彩礼堂吞空新旧所以新旧吧他在设置起经过第二副也错别三度第二年中国藏明白了怎么令其健康西北脱散的准约我最错别托萨康都约巴堂特别今天是今年托的动画明儿健康西北托萨组别各自切运卡里一把接了托那七个月起送马生团长六千起六级选拔几天期末方针平起节目了我最健康麻辣了松中七九堂健康团用永久了松中七九慢用起团大体了土谷七九接了一次七九银起送马生零点几年的月拆过了吹度的起色了 彭总他从四川、甘肃、云南所申请去健康交流参拜团民，开放周围健康送中堂、健康问题团聚了。德西餐饮城市研究所的南团的名额陆续传送前提，另外别的堂